சித்திரம் வாகை சூடவா. சங்கீதம் கிப்ரான். ரஜனா கார்த்திக் நேதா. ஆலபனம் ரஞ்சித் நேஹாபாசின்.